0: இது மொரிஷியஸ் வானொலி. நேயர்களுக்கு அன்பு நிறைந்த புதன்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். இப்பொழுது சரியாக ஒரு மணி நேரம் ஆகிறது, பிற்பகல் ஒரு மணி நேரம் ஆகிறது. மொரிஷியஸ் வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

புதன்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கு வைகாசி மாதத்தின் 27ஆம் நாள். ஆமங்கியரே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் மத்தியத்தை நீங்கள் ரசிக்கின்றீர்கள் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக பக்தி பாடலோடு தொடங்குகிறது. தெவித்தாட இன்பம்

தேவம். அவ்வின்பம் உலகப் பொருள் மயமாக மாறுமளவு அது தெவிட்டும் தன்மையுடையதாகிறது. தூய நிலையிருக்கும் இன்பம் தேவம், அது உலக இன்பம் என்றும் சிற்றின்பம் என்றும் பெயர் பெறுகிறது. உலகில் எதையும் சாராதிருக்கும் இன்பம் தேவம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாள் எங்கள் இறைவா.

இதோ அடுத்து நாம் உங்களுக்காக தருவது ஒரு கும்மி பாடல். தேவாதி தேவா குரல் கொடுந்தவர் நம் உள்நாட்டு கலைஞர்கள். கற்றமோன் தமிழ் நகராமே.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் உங்கள் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு தினம் ஒரு திருக்குறள்.

0: வாழ்க தமிழ், வளர்க்க குரல் நெறி. இன்றைய குரல் அதாவது அதிகாரம் பொறையுடைமை, பொசிஷன் ஆஃப் ஃபோபியரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்டல் தலை. விளக்கம்: தன் மீது குழிப்பறிப்போரையே தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு: தட் இஸ் துபியா வித் தோஸ் ஹூ ரிவைல் அஸ் ஜஸ் அட் அர்ஃப் பியஸ் அப் தோஸ் ஹூ டிக் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் virtues. குறப்பாக்களை கேட்போமா? எங்கள் கூடவே எம்மோது இருந்து குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக நீங்கள் கேட்கலாம். பொறையுடைமை, possession of forbearance and patience. Porai udaimai,
1: porai udaimai.
2: Agar vaarai taangum nilam pola thammai igalvaar poruthal thalai.
3: Être indulgent envers ceux qui nous insultent, comme la terre supporte ceux qui la bêchent, est la première des vertus.
2: Poruthal இறப்பினை என்றும் மதனை மறத்தல் அதனினும் நன்று.
3: On doit toujours pardonner les excès, les oublier vaut encore mieux.
2: இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.
3: La pauvreté des pauvretés, c'est d'être inhospitalier. La force des forces, c'est d'être indulgent envers les sots.
4: நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும்.
3: Si tu veux conserver ta bonne renommée, garde ton indulgence.

0: On n'estime pas ceux qui usent du représailles, mais on estime les indulgents comme un or précieusement gardé. Ceux qui usent de représailles n'ont qu'un plaisir d'un jour. Les indulgents s'assurent une gloire éternelle.
1: திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று.
0: Même si les autres te font du mal, il te sied d'avoir pitié d'eux et de ne pas leur faire ce qui est contraire à la vertu.
2: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல்.
0: Vins par ton indulgence ceux qui, par orgueil, te font du tort.
3: துறந்தாரின் தூய்மை உடையர் இருந்தார் இன்னாச்சல் நோர்க்கிருப்பவர்.
0: Ceux qui supportent les injures des gens dépourvus de sens moral sont aussi purs que les ascètes.

0: Grands sont ceux qui jeûnent, supportant la faim. Moins grands pourtant que ceux qui supportent des insultes des autres.
1: உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: இதோ அடுத்து வருவன உங்கள் நிகழ்ச்சி அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில். முத பாடலை பாரதி எனும் திரைப்படத்தில் வந்துள்ளது. அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவூட்டும் ஒரு பாடல் இது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானா? காண்பதெல்லாம் மறையுமென்றால் மறைந்ததெல்லாம் காணமன்றோ?

அன்பர்களே, இது வருவது ஒரு வருத்தமான செய்தி. பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் சென்னையில் உடல்நல குறைவால் காலமானார். இன்றைக்கு என் சொந்த சார்பிலும் எம்பிசி வானொலி நிலையத்தார் சார்பிலும் தொழில் நண்பர்கள் சார்பிலும் அவருக்கு அவர் தம் குடும்பத்தினருக்கு எமது ஆறுதல் மொழி. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் ஆழ்ந்த அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் தயாரித்த திரைப்படம் இடம்பெற்றும் ஒரு பாடலை நாம் கேட்போமாக. The best of பாரதி ராஜா. கிழக்கு சீமையிலே படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது. மானோது மண்டையிலே.

மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ நாம் உங்களுக்காக பழமை, மிக பழமையான ஒரு பாடல், ஆளுக்கு ஒரு வீடு படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். இதுவும் அதாவது இந்த பாடலையும் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இயற்றியுள்ளார். ஜமுனா ராணி குரலில் வரும் ஒரு பாடல். செய்யும் தொழிலே தெய்வம், அதன் திறமைதான் நமது செல்வம். That is, work is worship.

நினைவில் நிற்கும் பாடல்கள், அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள். ராஜ ராஜ சோழன் தான் இரட்டைவால் குருவி எனும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல். பரமஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

राज சோழன் என்னை யாளும் காதல் தேசம் நீதான் காடலியின் அன்பே ஒரு பேராசி புகழுடன் ஒப்பிட்டு பாடப்படும் ஓர் அழகான காடல் பாடல் இது.

இருவரும் இந்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த புகழ்பெற்ற நின்னு கோரி வருணம் பாடலாக இருந்தால் மோகன ராக வர்ணமான நின்னு கோரி என்ற வரியை அடிப்படையாக கொண்டு நிதுஷா குரலில் புதுக்குரலில் இது

நான் உங்களுக்காக தரும் சில வீட்டுக்குறிப்பு, நீங்கள் அன்றாட வித்து வேலைகளை எளிதாக்கவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் சில எளிய குறிப்பு. வெங்காயம் நறுக்கும் போது வெங்காயம் கண்கள் எரிச்சல் ஏற்படுவதை தடுக்க நறுக்குவதற்கு முன் சில நிமிடங்கள் அதனை குளிர்ந்து நீரில் போட்டு வைக்கவும். பூண்டு தோல் உரிக்க, பூண்டு தோலை சுலபமாக உரிக்க அவற்றை சிறிது நேரம் வெறுவெறுப்பான நீரில் ஊற வைக்கலாம் அல்லது லேசாக வறுக்கலாம். மேலும் அரிசி மற்றும் பருப்பு வண்டு பிடிக்காமல் இருக்க ஒரு டப்பாவில் 2 அல்லது 3 பிரியாணி இலைகள், அதாவது பே இலைகள் அல்லது சிறிது வேப்பிள்ளை மற்றும் காய்ந்த மிளகாய் போட்டு வைக்கவும். உங்கள் நிகழ்ச்சியில் இறுதியாக வரும் பாடல், அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு அன்பர் அமித் அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி நம்பரும் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். வேன் மேகம் போலவே.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மர்ஷசு வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் மற்றும் ஔவையார் முடிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த புதன்கிழமை என்ற நன்னாளை சிவபெருமானை போற்றும் பாடலுடன் தொடங்குவோமா?

வாருடைய அன்பர்களே, இந்த மாதத்தில் பல கோவில்களில் அம்மனுக்கு தீமிதி திருவிழா, கன்றிவார்த்தல் திருப்பூசை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். ஆகையால் அம்மனை போற்றும் ஒரு பாடலை கேட்போம்.

வருடைய அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. தந்தை தாய் பேன் என்றார் ஔவையார். அதாவது நாங்கள் எங்கள் அம்மா மற்றும் அப்பாவை காப்பாற்ற வேண்டும், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும்.

அடுத்து வருவது என்னிசை பாடல்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்தான் என்ன. தனுஷ் ஃபேன்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. கேட்டு மகிழ்வடையுங்கள்.

0: வானொலி அன்பர்களே, ரஞ்சித் அவர்கள் பாடிய வா செல்லம் இந்த பாட்டலை சிறப்பாக இளைஞர்களை உங்களுக்கு தருகின்றோம்.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you. I need you, baby. I need you.

வானொலி அன்பர்களே, நாங்கள் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।